கொஞ்சம் அடிச்சு விழுந்து போனோம். விளையாட்டி உடை இப்போ வாட்டர் 34 சென்டிமீட்டர் அகலத்துக்கும் 41 சென்டிமீட்டர் நீளத்துக்கும் எடுக்கணும்.

0: Cup may be over, but football action continues on MeWatch as Europe's biggest clubs return for pre-season. Watch Arsenal, Chelsea, Liverpool, Manchester City, Manchester United, Newcastle United, and more live in pre-season friendlies on Hub Sports with StarHub Sports Plus on MeWatch. Be the first to catch your favorite clubs, new signings, and rising stars before the new football season kicks off. No contract, instant activation. Subscribe to StarHub Sports Plus on MeWatch today at mewatch.sg/subscribe.
1: பசம் பாஷம் குள்ள வெளியே போடையினார். அதுக்கு அப்புறம் தான் பேட்டிஸ்ரி ஐட்டங்கள் கேக் ஐட்டங்கள் அதுக்கு அப்புறம் தான் அதுக்கு போடையினார் முடிஞ்சது. இன்னும் இதாக ஒரு மணித்தாலும் புளிக்கோக்கு வச்சுட்டு புளிசாக பட்டிக்கவும் அதுக்கப்புறம் வேலை செய்யலாம், பாஞ்சோக்குள்ள செய்யலாம். கொஞ்சத்துலேயே வந்து

0: 좋은 거이네.
1: கலவரம் வந்து ஒரு அப்படி இருக்க முடியாது, ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி கேக் செய்கிறாளா இல்லாட்டி இப்போ பான்னு செய்கிறாளா ஏதாவது வேற ஒன்று வண்டை காண்டி வாழ்ந்துட்டோம் போயிட்டோம்னு இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று ஜெயிச்சுட்டு போகணுன்ற ஒரு அர்த்தம். அது சின்னல இருந்துருக்கு,
2: ஒன்று கீழே ஒன்று மேலே சாப்பிடக்கு ரெண்டு கரை பக்கமும் சொக்குலாக இருக்கும், சாப்பிடக்கு நல்லா இருக்கும்.

ஆறு மாதம் மலேசியா இருந்தாங்க. மலேசியா இருந்து இப்போ பாலின் என்ற நாட்டுக்கு போய் அதுலேருந்து இப்போ பேரிஸுக்கு வந்தான். அக்கா வந்து 2000 வந்தாங்க, நான் வந்து 2004 ஜாயின் பண்ணினான். அவள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள் இந்த வந்த மூட்டம் பிரெஞ்சும் கலைக்க மாட்டேன், அப்போ இங்கிலீஷ் தான். அப்போ பாச தெரியாதால கொஞ்சம் கஷ்டப்பட்டான். தமிழும் பிரெஞ்சும் படித்த ஒரு இதுக்கு போனான் கிளாஸுக்கு. அதே மாதிரி பிரெஞ்சு ஸ்கூலுக்கு போனான் 6 மாதமாக. 1.5 வருஷத்துக்கிட்ட பிடிச்சிது. ஆனால் அப்படி இருக்கப்பே சில சில இதுவள் வந்து கஷ்டம். இங்கே வளர்ந்த பிள்ளைகள் மாதிரி கரைக்கிற கஷ்டம், மற்றபடி கரைப்பது.

0: 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, c'est ça, il y avait une meuf qui était à quatre pattes, l'autre elle était debout.
1: Pas nous, mais vous l'avez fait vous aussi, non?
0: Aussi, il y en a un qui vient vite pour la chanson, qui se met le truc, elle monte.
1: Qui vient un.
0: Et après.
2: So, நாங்க ரெண்டு பேரும் இங்கே தான் பிறந்து வளர்ந்தது. அப்பா இப்போ வந்ததுன்னு தெரியாது, பட் மேபி 80s வந்திருப்பார். இப்போ இந்த அம்மா வந்துவா.
3: என் அப்பா ஃப்ரெஞ்ச் ஃப்ரெஞ்ச்காரன், அவர் சர்ச்சில் ஹெல்ப் பண்ணுறவர். ஸோ ஸ்ரீலங்காவுக்கு போய் ட்ரிப் பண்ணவர். ஸோ என் அம்மா மீட் பண்ணவர். அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் செஞ்சு இங்கே வந்தவங்க.
2: நாங்கள் இருந்த ஏரியாவில் அந்த நீ தமிழ் நீ இந்தியந்த அந்த இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணல. ஒரு ஃப்ரெஞ்ச் குடிமகனா நோபலாக வளர்ந்தோம்.
3: நான் சின்ன வயசுல இருந்து அந்த

0: சித்தி கூட பரதநாட்டியம் அவ டான்ஸ் டீச்சர். ஸோ அவளோட கூறலாம் அவளோட தான் நிற்கிறது. ஸோ தமிழ் கல்ச்சர் வந்து அவளோட தான் நான் மெயினாக வளர்ந்துருக்கிறேன். டான்ஸால் நான் தமிழ் வாசிக்க எழுத பழையினேன்.
1: அண்ணாட மேரேஜுக்கு ஒரு டான்ஸ் ஆடணும், யூடியூப்ல போட்டோம். அது நிறைய அந்த டைம்ல நிறைய வியூஸ் வந்தது. ஸோ அதை பார்த்து இவருக்கு தெரிஞ்சவரா இல்லை ஒரு ஷோ ஆட கேட்டவன். நான் அந்த டைம் டான்ஸ் ஆடுறதில்ல. ஐ மீன் டான்ஸ் வீட்டை சும்மா விஜய் டான்ஸ் பார்த்து வீட்டை சும்மா டான்ஸ் ஆட
0: பெரிய டான்ஸ் ஆடுறது நினைப்பு
1: அந்த டைம் எனக்கு அந்த ஸோ அந்த ஷோஸில் ஆடி இல்லாமல் பிடிச்சிது. சார் என்ன புது குரூப்பாக இருக்கேன் அதுலேருந்து கிட்ட ஓகே நீங்கள் ஷோஸ்க்கு வந்து ஆடுறீங்களா மேரேஜ் காரங்க நாங்கள் பே பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ வந்து ஓகே வசி நாங்கள் ஆடுவோம் வந்து முடிவெடுத்தது. இந்த கல்யாணம் முடிச்சோன்னே அடுத்த மாதம் கலா மாஸ்டர் அசிஸ்டன்ட் குரூப்லாம் வந்துருங்க ஒரு ஷோக்கு. அதை எங்களை பார்த்துன்னு ஓகே ஒரு நல்லா ஆடுறீங்க ஸ்வீஸோ டான்ஸ் காம்படிஷன் இருக்குது கலா மாஸ்டர் அங்கே வரா. ஸோ நீங்கள் அங்கே வந்து ஆடுவோம் வந்து. ஸோ அங்கே நாங்கள் அந்த டான்ஸ் காம்படிஷன் ஜெயிச்சு. ஸோ கலா மாஸ்டர் தான் எங்களை செலக்ட் பண்ணுவார் மாநாடு மயிலாட சீசன் டென்னுக்கு வரத்துக்கு. ஒரு 9 மாதம் இந்தியாவில் நின்றோம், ஃபைனல் மட்டும் போனோம். ஸோ அதுக்கு பிறகு தான் இங்கே வந்து டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி. இந்த இங்கே ஃப்ரான்ஸில் குத்து டான்ஸு பெருசாக வரும் செய்தே இல்லை. இப்போ எங்களுக்கு ஒரு லக் மாதிரி ஓகே நாங்கள் அதுக்கு நிறைய கஷ்டப்படுந்தாலும் ஒரு லக்குனுக்கு இந்தியாவுக்கு போயிட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை இங்கே இருக்கிற ஆளுக்கு நாங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ அப்படி அந்த இடத்துல தான் நாங்கள் கிளாஸ் ஓபன் பண்ணது.
2: We learn to find our voices so we can sing of better days. We learn to extend a helping hand so we can walk the distance together. We learn to share our blessings for all that we have.

லட்சப்படுற விஷயத்தில் போனால் கேப்டன் நிறைய சின்ன இது எல்லாமே இருக்குது. அவனுடைய இப்போ ஒன்று அடிக்கடி ரெண்டாவது வேறு செய்ய நேரம் வேண்டுச்சு அடிக்கடி போவன் நண்பர்கள் சந்திப்பேன் ஊர் ஆக்களை ரெண்டுவேன் ரெண்டு வாக்கா பொருள் வாங்கி கொண்டு செல்வா வாங்கி கொண்டு கொடுப்பேன். எல்லாமே இருக்குது, தமிழ் பொருள் ஃபுல்லாக எல்லா எல்லா ஐட்டங்களும் இருக்குது.

0: நான் வந்து 6 மாத குழந்தையாக இருக்கேக்க எங்கள் அம்மா வந்து தவறிட்டாங்க. எனக்கு 3 சகோதரங்க இருக்கிறாங்க, 2 சகோதரியும் 1 சகோதரனும். எங்களை சின்ன வயசுலேருந்து வளர்த்து படிப்பிச்சு ஆளாக்கினது எங்களோட அம்மம்மா. அவங்களும் 2007 தவறிட்டாங்க.
1: Et là, ton oreille est pas assez loin. Elle est derrière ta mâchoire.
2: Ah, ici, il faut mettre.
1: Il faut en mettre.
2: On commence.
0: Ok. Avant de venir à la time, j'ai une maman en France. Il y a eu un samadhan open dam à la time. Il y a eu un samadhan. அந்த நேரம் எங்களோட அம்மம்மா வந்து தனக்கு பிறகு எங்கள் 4 பேரையும் ஃப்ரான்ஸுக்கு எடுத்து விட சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் என்னுடைய மூத்த சகோதரியும் தான் ஃப்ரான்ஸுக்கு வர முடியுமா இருந்தது.
1: Après moi l'oreille est pas finie ici hein.
2: Oui. Non, je voulais mettre la terre là-bas.
1: Ouais. Là c'est juste la matière, c'est le volume hein, qu'il faut juste. Et puis
0: இங்கே ஃப்ரான்ஸ் வந்த டைம் நான் நிறைய சிற்பங்களை பார்த்தேன், ரொம்ப பெரிய பெரிய சிற்பங்கள். என்ன ரொம்ப அது வந்து கவர்ந்தது, அது எப்படி செய்கிறாங்கன்ற ஒரு குயோசிட்டி எனக்கு தோணிச்சு. அதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதுவும் ஒரு வகையில் என்ன தூண்டினதுன்னு சொல்லலாம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக ஒவ்வொரு நுணுக்கமாக கண் குவாயெல்லாம் படித்து படித்து செய்கிறதால இப்போவே நிறைய மாதம் எடுத்துச்சு. மேபி நெக்ஸ்ட் இயர் 12 நம்புகிறேன். அது எங்களோட அம்மம்மா அவங்களோட பேசிவ பாக்கியம். அவங்களோட பேரில் ஒரு ஒன்றை நான் ஸ்ரீலங்காவில் செஞ்சு என்ட்ட கையாலி அவங்களோட சிலியை வச்சு எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்ற ஒரு இதில் தான் சிற்பம் பழகிறதுக்கே வந்தேன்.
2: T'as commencé quand ça?
3: Il y a longtemps, parce que j'ai fait autre chose entre temps. Donc,
2: ah,
3: sachez, je l'ai repris. Donc, voilà.
2: Ah, okay. Un moment.
3: D'accord. Elle est finie, en fait.
2: Oui, c'est vrai. T'as bien fait.
3: Oui, voilà.
0: Là, en France, je vais dire que je ne sais pas français. Je ne sais pas si je suis en France. Je ne sais pas.
2: Non, Sarah, tu parles de.
3: Oui.
2: C'est ma grand-mère que je voulais faire. Oui, voilà.
3: Elle est plus vivante.
4: ரெண்டாயிரத்தி 14 கல்யாணம் கட்டினு. மனைவி பேர் லாவஞ்சா. எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு. எனக்கு வந்து 4 சகோதரர்கள். மூத்த அக்காஞ்சி இருக்கிறான்.
5: நானும் போன ஸ்ரீலங்காவில் பார்த்து அங்கே அம்மா தான் அரேஞ்ச் பண்ணேன். அப்போ அங்கே போய் மாதிரி பண்ணிட்டு சந்தோஷம் நல்ல வடிவாக மாதிரி காசு. அப்போ முதல்ல எனக்கு அது உள்ள இங்கே இவர் கஷ்டப்படுற இதுக்குள்ளே போய் இதுக்குள்ளே போய் இதுக்குள்ளே போய் முடிய போனால் ஒரு அதே நோக்கம் அதே சிந்தனை அவ்வளோ ஒரே ஓட்டம் அந்த ஆளை பிடிக்கவே இல்லாது. அவர் எங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போய்க்குள்ள அதில் அவருக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கக்குள்ள எனக்கு அப்பப்போ விளங்கிச்சு இவர் எடுத்த முயற்சி வந்து
4: பெரிய விஷயம். சில சில நாடுகளில் அதை செய்ய மாட்டாங்க. இப்போ விசா தந்த பிறகு முடிவாயிடுச்சு. இங்கே தான் வாழ்க்கை என்று
6: அது நார்மலாக இருக்கிறேன் நாங்கள் ஃப்ரெஞ்சு காய்ப்போம். ஆனால் அப்பா அம்மா அவியல் தமிழ் காய்க்கிட்டு வந்து விட்டது. முந்தி அந்த குமுத புத்தமாக தான் இருந்தது, நியூஸ் பார்த்தது. ஸோ எனக்கு விஜய் படம் நியூஸ் தெரிஞ்ச ஆசை இருந்தது. ஸோ அம்மா பிடிச்ச ஓகே இல்லை என்ன இருக்குது என்ன இருக்குன்னு அப்படி அப்படி அப்படி தான் நான் தமிழ் வாசினேன். ஸோ அதே மாதிரி ஐ திங்க் இப்போ எங்களோட புள்ள தமிழ் பாட்டு கேட்டு தமிழ் படம் பார்த்து ஒரு தமிழ் டெஸ்ட் வரும் நினைக்கேன். எங்களோட ஒரு ஹிஸ்டோரி மாதிரி இப்போ நான் இங்கே பிறந்து வாழ்ந்தாலும் எங்களோட அப்பா அம்மா இவட அம்மா சிலங்கன் தமிழ் எங்களோட புள்ள எங்களோட தமிழ் மொழியை மறக்கக்கூடாது. நாங்கள் ஃப்ரெஞ்சு தான், ஆனால் ஃப்ரெஞ்சு தமிழ்

0: Le leçons à côté écho, c'est ta connaître bien particulière.
1: Préparer et préparer, c'est la même chose pour toi?
2: C'est pas dépendant comment qu'on aime, c'est un petit moment.
1: On emportait son repas. C'est pas son repas.
3: நான் ஜூனியர் சிட்டி போனதும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து படிக்க ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஸோ நான் அதை ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாகவும் அவங்களுக்கு படிப்பிக்கிறதோடு நானும் படித்து கொடுக்கறது எனக்கு ஒரு ஹாப்பினஸ். இலங்கையில் கல்வி முறையையும் பிரான்ஸில் இருக்கிற கல்வி முறையிலையும் நிறைய டிஃப்ரெண்ட் பார்த்தேன். எங்களோட பாடத்திட்டங்களில் வந்து இப்படியான ஆளுமைகளை கற்றுக் கொடுக்கறதெல்லாம் குறைவு. நான் இங்கே வந்து ஆளுமையான மனிதர்களை கற்றுக் கொடுக்குற இதை வந்து பார்த்தேன் இங்கே ஜிய ஸ்டடிஸில். எனக்கு ஸ்ரீலங்காவில் நான் படிக்க எனக்கு முதலாம் சுத்தப்போர் ரெண்டாம் சுத்தப்போர் பற்றிய எந்த இதுவுமே இருக்கல. இங்கே வந்து அதை நான் ஆழமாக கற்றுக்கொண்டேன்.
1: Ici, ça ressemble à quoi quand on fait comme ça?
4: Rectangle,
1: n'est-ce pas?
4: Oui,
1: si, rectangle.
3: Quand on est allé à l'Ilangay, நான் அங்க காலடி வைக்கிறேன். ஒரு ஆளுமையா ஒரு பிடி இடத்துல வந்து லோயர் சந்திரிக்காவோ ஆர்டிஸ்ட் சந்திரிக்காவோ ஏதாவது ஒன்றை சாதிச்சு கொண்டு அந்த நாட்டில் போய் நான் கால் வைக்கணும்.
5: அக்கா நீயும் அங்கே இருக்க நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செஞ்ச நீ தானே இங்கே வந்து
6: கேர்ள்ஸ்ல பேட்மிண்டன் இது இங்கே நல்லா ரீச் ஆகும். இங்கே பேட்மிண்டன் கேர்ள்ஸுக்கு தான் கூட அங்கே தான்.
3: நான் ஸ்ரீலங்கால இருக்க ரொம்ப அமைதியாக புத்தமான ஒரு பிள்ளையா தலை குனிஞ்சு தான் நடப்பன் போவன் வருவன் அந்த மாதிரி தான் இருந்தேன். இப்படி தலை நிமிந்து ஒரு பெண் வந்து கம்பீரமாக சுதந்திரமாக பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு எனக்கு முழு ஒரு கல்வியையும் ஒரு இதையும் தந்தது பிரான்ஸ் நாடு.
5: நீங்களே போல நீங்களே வச்சிருந்தா நான்

0: என் கடையில் மட்டும் வந்து தாய் நாலு பேர், அதில் மூன்று பேர் பிரெஞ்சாக்கள் வீக்கிறாக்கள், மற்றது எல்லாம் எங்களோட ஸ்ரீலங்கனாக்களும் இந்தியா ஆக்கள் ஒரே ஒரே மொழி ஆக்கள் அஞ்சு ஹவுஸ் அவங்க இப்படி கஷ்டப்பட்டு இப்போ என்ன மாதிரி இப்படி கடவுள வேலையை செய்து அண்டி பெரிய பெரிய இதுவெல்லாம் இருக்கிறாங்க. அது வந்து சந்தோஷத்தை பெரிய விஷயம். எங்கடாக்கள் முன்னோடனும் எங்கடாக்கள் இப்போ என்ன மாதிரி அவையிலும் வந்து போட்டியில் வின் பண்ணணும் ஜெயிக்கணும்ன்ற ஆசை இருக்குது. எதிர்காலத்துலேயும் வேறு ஒரு ஆக்களுக்கும் சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த தொழிலை ரெண்டாக எல்லோரும் முன்னோடணும்.
1: Ok, 5, 6, 7, 8, 1, 2, 3, 4, 5, 6. Ah non, pour ouverture, c'est stylé.
2: டான்ஸ் மேரேஜ்க்கு டான்ஸ் ஆடிக்க ஆக்கள் தப்பாக காய்ப்பினும். ஆனால் என்ன பவுடிதா டான்ஸஸும் தேவை. ஆனால் உங்களோட விட்டு மகளாக இருக்கக்கூடாது. என்ன இது இப்படி ஆடுறா, என்ன வெக்கமே இல்லையா, அது காய்ப்பினும்.
3: Est-ce que dans votre famille, soit les parents, la tante, la Siti, Beliama, qui vous voulez, est-ce que vous avez eu des remarques ou subi des remarques ou un mauvais regard?
4: Mais par contre, mon père, il n'était pas contre, mais il ne voulait pas que j'en sois au prestat de mariage et tout. Mais c'est juste parce qu'il avait peur des autres, pas de moi, mais enfin, des...
5: Comment les autres...
4: Ouais, comment les autres, ils vont me regarder, etc. Mais le spectacle, il a toujours été d'accord.
2: இல்ல இப்போ இப்போ தான் ஓப்பன் ஆகிக்கணும். டான்ஸ் ஆகிற கேர்ள்ஸும் சரி, இப்போ பேச தப்பாக கேட்குது. இப்போ நீங்க என்ன மேரேஜ் பண்ணாலும்
5: எல்லாரும் ஆடுவாங்க,
2: கேர்ள்ஸும் பாய்ஸ் கூட கூட குத்துவீங்க.
4: Au début, bah, ma mère, elle était toujours d'accord, mais sauf que bah, les proches, ils faisaient, ils faisaient de l'hypocrisie, en fait, il y avait l'hypocrite. Bah, après, ma mère, elle les a dit face à face, comme quoi, oui, moi, je fais confiance à ma fille, et c'est comme, c'est, en fait,
2: c'est de l'art.
4: Ouais, voilà, c'est de l'art. Et comme du Bharatanatyam, ça aussi, c'est une danse.
5: La France, c'est le Bharatanatyam, c'est une danse, c'est une danse. ஆனால் குத்து டான்ஸ் செஞ்சால் நாங்கள் நல்லா பண்ணிடலாம்.
2: ஸோ அந்த இமேஜ் போயிட்டு அந்த நீங்கள் அந்த தப்பாக இருக்குது அப்படி இருந்து. ஸோ நான் இங்கே அடுத்த ஜெனரேஷன் நல்லா ஓப்பனாக இருக்கணும் எங்களோட. இப்போ வந்து நாங்கள் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம் ஒன்றடியாக. நாங்கள் ஒன்றாலும் ஒன்றா ஆடையில. ஸோ ஒன்றா ஆடுவோம் வந்து நோவல். இவர் அம்மாவுக்கு பிடி இவர் அம்மாவுக்கு
5: தெரியாது, நான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுறதுண்டு. அதை அந்த ஷோவில் தான் பார்த்தவா.
2: என்ன செய்யலாம், இவட அம்மா எங்கட அப்பா கரைச்சு சரி கல்யாணம் பண்ணி போகுது. ஒன்னு ஒரு 6 மாசத்துக்கு பிறகு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப மோஸ்ட்லி எனக்கு வயசு போயோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ, ஓகே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்களுக்கு என்ன தெரியுமோ ஷேர் பண்ணணும். எங்களோட குத்து பாட்டு தமிழ் பாட்டை இன்னும் கூட வைடராக காட்டணும். எங்களோட கல்ச்சர் இல்லை, மற்ற கல்ச்சருக்கு தெரியணும் எங்கள் கல்ச்சரை பற்றி. மெயினாக இதுதான் எங்களுடைய இப்போ எங்களோட அப்பா அம்மா அந்த டைமில் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கதைக்காமல் எப்படி பிள்ளைய வளர்த்த இனம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா. ஸோ அதுக்கு அந்த மரியாதைக்காகவே நாங்கள் மறக்கக்கூடாது. ஃப்ரான்ஸாக தான் நாங்கள் இல்லை இவ்வளோ நல்லா இருக்கிறோம். ஸோ எனக்கு ஃப்ரான்ஸும் தமிழும் ஒரே இதுதான் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸே. எனக்கு ஒரு ட்ரீம் வேலி, ஐ மீன் சீரியஸாக உழைச்சோம், அதுக்கு பலன் கிடைச்சிருக்கு. Donc nous si on a un message à vous dire c'est croyez en vous, ne lâchez rien et continuez à bosser.

0: families staying strong during tough times. Family Ties with Susan Ng.
1: But it's a lot more about understanding her perspective as well.
2: Yeah, and that's important.
1: Yeah, looking for who will understand my perspective. Through this, we actually do understand each other a lot better.
3: Talk to a trusted adult, and then the kids will tell me, yeah, I tell my parents, but they don't believe me.
0: Family Ties, Saturdays at 11 a.m. and 10 p.m. on CNA 938.
4: தெரியும் அப்பா எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயம்லாம் எப்படி ட்ரா பண்ணுறது எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்காங்க. நான் வளர்ந்து வரும்போது அவங்க கூடவே அப்படியே வளரும்போது இந்த இது மேலே நிறைய ஆசை.
5: So your father was a pioneer at this business.
4: ஆமாம்,
5: in this place, and then you took over. So you were like second generation of this shop.
4: மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000-1,500 ஷாப்ஸ் இருக்குது இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு. மகாபலிபுரத்தில் ஸ்கல்ச்சர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்தியா லெவல்லையே ஸ்கல்ச்சருக்காக காலேஜ் இங்கே மட்டும்தான் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்ட் அண்ட் ஸ்கல்ச்சர் சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெடிஷ்னல் ஒர்க்கை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டில் இந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த காலேஜுக்காக.
5: So everything over here is handmade,
4: fully handmade, but konja konja nama vandu machineries enna support pannipanga adu enna naka rough cutting la nama man made use panna time consume adhigamaagum adukaga enna pannuvanga namukku machinery support use pannipanga fine finish ellame manual ah da pannanum நம்ம மிஷினரிஸ்லாம் பண்ணவே முடியாது. இந்த அளவுக்கு டீடைலிங் வராது. மேக்ஸிமம் 80% ஒர்க் வந்து ட்ரெடிஷ்னலாக ஹேண்ட்மேட் தான் பண்ணிட்டுருக்கோம்.
5: Why are we only using granite predominantly?
4: In our area, here in Mahabalipuram, in the Kanjipuram surrounding, there is a stone. This is the sculpture for the first quality. Density, moisture content, all of these are correct. That is working flexibility. So, if we work in a small, minute work, it will be a chip. That's why we select this stone.
5: I really want to try my hands at making something like this. Well, not exactly like this. Maybe something small?
4: Sure.
6: Yeah, you just try this one.
5: This?
6: Yes.
5: You sure?
6: Yeah.
5: Solid enough?
6: Yeah. No problem.
4: வேகமாக அடிக்கணும். ஸ்டோன் உடைக்கிற அளவுக்கு பவர்ஸ் வரணும். உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் எனக்கு தேவை இந்த பார்ட் ரிமூவ் பண்ணணும்.
5: ஓகே, டன். It's a lot harder than it looks. And I'm really scared. I'm going to smash my finger to it.
4: Ungalku adi vittiruka nariya kaiya full adi vilu appo da then only try it and
5: oh konja bayanda kaiya
4: first chinna da panna mudiyum perusa odicha da odaya
5: amma mudiye padta ஸோ இந்த மாதிரி ஒரு சைஸ் எவ்வளோ நாள் எடுக்கும்?
7: இந்த சைஸ் பண்ணணும் ஒரு 15 days ஆகும்.
5: அந்த டைகர்
7: 25 days ஆகும்.
5: ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாலிஷ் எவ்ரிதிங்
7: எவ்ரிதிங்.
5: மை குட்னஸ், இட்ஸ் அ லாட் ஆஃப் வர்க் அண்ட் அ லாட் ஆஃப் லேபர். ஐ திங்க் வித் அ லிட்டில் மோர் ஹிட்ஸ் ஐல் டு ப்ரீட்டி வெல். ஆ யெஸ் யெஸ்.
8: Today, Mahabalipuram is also home to a very different kind of artist. More than a decade ago, a few Australians made an exciting discovery on Kovalam Beach. The waves were perfect for surfing. So, they christened it Mahabs. And as they always say, the rest is history. Today, the local surfing community has embraced all aspects of surfing culture, including making their very own surfboards.
5: Sagar?
9: Hello.
5: Hi, bro. Nice to meet you. How did you get the interest to go into surfing anyway?
9: Okay, I'm a fisherman. Kovalam on the fishing village. So, fisherman are most on the ocean. Kovalam on the natural and the Kovalam on the U shape. ஸோ அந்த யூ ஷேப்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வே வந்து ஆல்வேஸ் லைக் பெட்டராக இருக்கும். பிகாஸ் சர்ஃபிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வே வந்து ஒன் சைடு வந்து பிரேக் ஆகிட்டே போகணும். ஸோ அதனால் ஃபாரினர் இங்கே வர ஆரம்பித்தாங்க. ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஃபாரினர் வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பார்க்க சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட், ஓகே ஸோ புதுசாக எது வித்தியாசமாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்கக்கிட்ட போர்டு வாங்கிட்டு ஸ்லோவாக ஒரு 5 பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்டிங் லைக் சர்ஃபிங் கோவத்தில்.
8: Mahabalipuram became Mahabs in quite a short period of time. And the pioneers of the sport here are not too different from the people who invented surfing.
9: Hawaii la dhaan vandhu first start aichi. So anga basically our fishing community la start pannaangala surfing.
5: Right.
9: So adu vandhu pathinga nammala wood ethu start pannaanga. Then adukapra vandhu pathinga so rich sport aichi. So adu pora vandhu konja indha board vandhu pathinga cost vandhu expensive aichi. Ena avanga use pandra wood.
5: Okay.
9: So andha mari po namba

0: மச் ஆஃபீஸர்.
1: ஓகே,
0: ரிமெம் பேக் டு லைக் எ ஃபிஷர்மேன் கிட்டே அந்த ஸ்போர்ட் வந்து. ஸோ இந்தியாவில்
1: வாவ் அமேசிங். ஸோ இட்ஸ் லைக் கோயிங் பேக் இன் டைம்.
0: எஸ்
1: ஓவர் ஹியர் இன் இந்தியா. அண்ட் அண்ட் அண்ட் இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் giving back to where it all started, which is with the fishermen.
0: Yes.
1: Ungloda appa vandha fisherman as well.
0: Yes. So fifth standard la na fakchirken. So adhu po fishing la not a life, full life. So adalindhu surfing vandhu. Surfing indhu pathina so the boat shaping. Because nare ella time vandhu pathina so board vandhu veliye poi vandhu vaanga mudiyadhu. So romba expensive. So enakku indha vandhu pathina so namma ya start panna mudiyadhu. Namba paakkrom nare YouTube adala irukku. So okay, so paathittu namba kattukalam nu solli. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். திஸ் இஸ் வி ஆர் ஸ்டார்டிங் லைக் ரைட். ஸோ இப்போ தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்.
1: ஓகே, முக்காவாசி பேர் வந்து இந்தியாவில் தான் ஆர்டர் பண்ணுறாங்களா இல்லை வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் வர்றதா?
0: மோஸ்ட்டாக லைக் ஃபாரின், லைக் ப்ரொஃபஷனலாக பண்ண சொல்லி லைக் ஃபாரின். ஸோ இப்போ ஒரு ரெண்டு மூணு கம்பெனி வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ போட் ஷேப்பிங்.
1: ஓகே, ஸோ
0: மேபி லைக் ஃபியூச்சரில் வெளியிலேருந்து வாங்கின அவசியம் இல்லை.
1: திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் டன் board, no?
0: Yeah, so almost done. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹார்ட் கோட் சொல்லுவாங்க.
1: ரைட்.
0: ஸோ லைட்டாக சேண்ட் பண்ணிவிட்டு வி ஹவ் டு புட் லைக் ஹார்ட் கோட். சைன் ஆர்க்ல
1: அம்மா
0: தட் பார்ட் இருக்க கூட பிகாஸ் ஒன் மோர் கோட் போறோம்ல.
1: ஓகே, போய்
0: அட்டாச் ஆகும்.
1: This
0: is enough.
1: This is enough.
0: Yes, yes. So now we can take like a resin.
1: Uh-huh. Hard enough.
0: Yeah, hard enough, yeah.
1: Ah, right.
0: So then you can go.
1: How long does it take to do one surfboard?
0: 10 to 15 days. Like a shape panna solli kuda vandu pathina. So you have to see exactly like a line properly,
1: right?
0: The channel, this rail, this is not like very important. One thing's like wrong, no? Board performance not doing like good.
1: Oh,
0: compared to this, like shaping part, like very important.
1: Will you teach me surfing?
0: Yes, maybe sometime.
1: Sometime. It is wild how Mahabalipuram is home to both traditional sculptors and the more modern surfboard shapers. But I have a feeling this part of the East Coast Road offers way more than just craft work.
2: No coding skills? She built her own app anyway.
3: What I thought programmers could do, I could do it now.
2: How this couple saves up to 90% of what they earn while living on the road. Their restaurant was failing. Could social media save it? On Money Mind, Wednesday on CNA.
4: How do you feed billions of people as climate change accelerates?
5: Paddy rice cultivation is a major source of global methane emissions.
6: When production is disrupted, the impact is felt across the community.
7: Farmers say olives are a rare bright spot in stressed farmlands such as this one.
4: CNA correspondent explores the solutions that are taking root across the region. Feeding Asia's future. Wednesday on CNA.
8: Australia wants teens off social media and he's fighting back by taking the government to court.
9: What happens if you lose?
10: We will keep challenging the ban.
8: Others have found their way around it.
11: Are a lot of your friends still on social media?
12: Yeah, 85%, 90%.
8: What will it take to keep kids off social media? Talking Points, Sunday on CNA.
13: The future of global shipping depends on cleaner fuels, and the race is on to develop them. But what if a fuel claiming to be green isn't?
14: They look the same, they smell the same.
13: In Singapore, scientists are searching for fuel fingerprints hidden at the atomic level.
14: The most important clue that we are looking for lies in the carbon.
13: Watch Breakthroughs on demand at cna.asia.
15: Come with me.
16: We've never seen this before.
17: Is that the best you can do?

0: எங்களோட கம்யூனிட்டியில் என்னென்ன தேவைகளையும் கவர்மெண்ட் அவங்களே எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
1: சூப்பர்.
0: இப்போ என்னோட கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 56 ஃபேமிலிக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க.
1: இப்போ வந்து பிடிச்சி பாம்பை பிடிச்சி என்ன செய்வீங்க?
0: இங்கே தான் எங்களோட சங்கமே இயங்குது. இங்கே எடுத்துகிட்டு வந்து அந்த பாம்புகளை மெயினாக கொடுத்து அதிலிருந்து விஷம் எடுத்து தான் மெயின் மெடிசனாகவே ரெடி ஆகுது.
1: ஓகே.
0: பாம்பு கடிகளுக்கு முக்கியமான மெடிசனே அதுதான், அந்த பாய்சன்லேருந்து தான்.
1: எந்த வயசில் மொதல் பாம்பு பிடிச்சிங்க?
0: எனக்கு வந்து கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 5 வயசுலேருந்தே பாம்பு பிடிக்கிறது தான் சார். விளையாட்டு பொருளே அதுதான் சார், பாம்பு தான்.
1: I really, really, really wanted to go into the pit and see all the different snakes that were available over there, but he has told me that I can't do that because the snakes are really venomous. It's not like they were defanged or the venom was removed beforehand. I really wanted to put my life at stake for you guys, but my producer said no.
2: No, I didn't.
1: She did. She did. She did. She did say no.
0: பாம்புல இருந்து பாய்சனை எப்படி ரிலீஸ் பண்றாங்க, அந்த பாய்சன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றத நம்ம பார்த்துடலாம். நம்ம ஒரு 2-3 துளி டிராப்ஸ் வரும், இந்த விஷமானது வெளியே சேல் ஆகினாதான் அந்த பாம்பு கடிக்கு மருந்து. வேற எந்த விதத்திலயும் அந்த மருந்து ரெடி பண்ண முடியாது.
3: The venom has to be freeze-dried to -20 degrees Celsius to create a concentrate before pharmaceutical companies can use it to create the anti-venom. The Irula tribe was once left behind and now they are at the forefront of medicine, using their traditions to save lives. I find this concept fascinating. On another note, the last one in fact, my producer has arranged something very special for me.
1: So you saved the best for the last?
2: Yep, with your coordination, we just wanted to make sure we got everything else. So even if you wipe out...
1: Wipe out? Me? Not a chance.
4: So மொதல் வாட்டி அவங்க வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது எப்படி இருந்துச்சு? லைக்
5: அவங்க கற்றுக் கொடுக்காம கற்றுக்கணும். ஸோ அதனால் அவங்க ரொம்ப ஹாப்பியாகி ஸோ ரெகுலராக நமக்கு போட் கொடுக்க
6: ஆரம்பிச்சாங்க.
7: True to his promise, Shekhar finally brought me out to the coast to squeeze in a surfing lesson. And that's when I learned he was so much more than just a surfboard shaper.
5: என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மூணு இது கோ கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போட் ஷேப் பண்ணது, தென் கோ வந்து பார்த்தீங்கன்னா சஃப் ஸ்கூல் கோ கைண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வில்லேஜ் கிட்ஸ்க்கு வந்து இந்த டீச் பண்ணுது, அவங்களுக்கு என்ன ஹெல்ப் லைக்கே ஸ்கூல் ஃபீஸோ இல்லை அந்தமாதிரி என்ன பண்ணலாம். ஸோ அதுலேருந்து ஸோ பண்ணது.
6: Brilliant. You have a very nice ecosystem.
5: Yes. So pop, left feet.
6: Bob, left feet.
5: ஸோ லெஃப்ட் லெக் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிங்களே, அதுக்கு பேர் வந்து ரெகுலர். ஸோ ரைட் லெக் எடுத்து வச்சிங்கன்னா ஸோ அதுக்கு பேர் வந்து கூஃபி.
3: ஆஃப்டர் அ க்ராஷ் கோர்ஸ் இன் சர்ஃபிங் டெக்னிக்ஸ், இட் வாஸ் ஃபைனலி டைம் ஃபார் மீ டு ரைட் த வேவ்ஸ், ஆர் அட்லீஸ்ட் ட்ரை டு.
5: ஸோ டுடே லைக் அ வேவ் லிட்டில் பிட் லைக் அ ரஃப், தட் கரண்ட் ஆல்சோ யூ ஹேவ் டு செக் பிஃபோர். ஓகே. ஸோ டுடே வி ஆர் வாட்டர் மூவிங் லைக் அ லெஃப்ட் டு ரைட். ஓகே.
6: நான்
5: யா.
6: Wish me luck!

2022 வாசவாலயம் பாஞ்சோக்கரன் முதலாக வந்தேன். அதுக்கு பிறகு 2022 உருவத்தில் வந்து மூன்றாம் இடம். எல்லா பக்கமும் பட்டாபம் விசஞ்சமாகவும் இருக்கு. நான் ஸ்ரீலங்காலேருந்து வந்தேன். ரொம்பவே இந்த அந்த அந்த இதால் பேரச்சுக்கு வந்தேன். வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. 2006 இப்படி பேக்கரையில் கடவுள் வேலை கிடைச்சது. அதுக்கு பிறகு இப்படி பற்றிச்சிரு இது வேலை பழகி என் நேரம் முடிய நான் நிற்பேன். இப்போ 3 மணிக்கு முடியாண்டா நான் 4-5 மணி மட்டும் நிற்பேன். நண்டு அங்கே எனக்கு செஃப் ஆக்களோட பசம் பாஷோக்குள்ள வேலையை பழகினான். அதுக்கு பிறகு தான் பற்றிச்சிரு ஐட்டங்கள் கேக் ஐட்டங்கள் அதுக்கு பிறகு அதுக்கு பழகினேன். முடிஞ்சது. இன்னும் இதாக ஒரு மணித்தாலும் புளிக்கோக்க வச்சுட்டு புளி சாப்பாட்டிக்கவும் அது புறவையில் செய்யலாம், பான் சோக்கில் செய்யலாம். கொஞ்சத்துலேயே வேண்டும்

அதில் எந்த பேரசு வந்தோம். அக்கா வந்து 2000 வந்தாங்க, நான் வந்து 2004 ஜாயின் பண்ணினான். அவள் தான் எனக்கு கேள் பண்ணுவா இந்த வந்த மூட்டம் பிரெஞ்சும் கலைக்க மாட்டேன், அப்போ இங்கிலீஷ் தான். அப்போ பாச தெரியாதால கொஞ்சம் கஷ்டப்பட்டான். தமிழும் பிரெஞ்சும் படித்த ஒரு இதுக்கு போனான் கிளாஸுக்கு. அதேமாதிரி பிரெஞ்சு ஸ்கூலுக்கு போனான் 6 மாதமாக. 1.5 வருஷத்துக்கிட்ட பிடிச்சிது. ஆனால் அப்படி இருக்கப்பயும் சில சில இதுவோல் வந்து கஷ்டம். இங்கே வளர்ந்த பிள்ளைகள் மாதிரி கரைக்கிற கஷ்டம், மற்றபடி கரைப்பது.

0: Regarde, c'est simple. Il n'y a pas de temps mort. Mais c'était pas ça. C'était ça. Il y avait une meuf qui était à quatre pattes. L'autre, elle était debout.
1: Pas nous, mais vous l'avez fait vous aussi, non?
0: Aussi, nous, il y en a un qui vient vite pour la chanson, qui se met le truc, elle monte.
1: Qui vient
0: un. Et après.
2: ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே தான் பிறந்து வளர்ந்தது. அப்பா இப்போ வந்ததுன்னு தெரியாது, பட் மேபி 80s வந்திருப்பேர். இப்போ இந்த அம்மா வந்துவா.
3: என் அப்பா ஃப்ரெஞ்ச்காரன். அவர் சர்ச்சில் ஹெல்ப் பண்ணுறவர். ஸோ ஸ்ரீலங்காவுக்கு போய் ட்ரிப் பண்ணினவர். ஸோ என் அம்மா மீட் பண்ணினவர். என் அரேஞ்ச் மேரேஜ் செஞ்சு இங்கே வந்தவங்க.
2: நாங்கள் இருந்த ஏரியாவில் அந்த நீ தமிழ் நீ இந்தியா அந்த இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணல. ஒரு ஃப்ரெஞ்சு குடிமகனா நோபலாக வளர்ந்தோம்.
3: நான் சின்ன வயசுல இருந்து அந்த சித்தி கூட பரதநாட்டியம் அவர் டான்ஸ் டீச்சர். ஸோ அவரோட கூடலாம் அவரோட தான் நிற்கிறது. ஸோ தமிழ் கல்ச்சர் வந்து அவரோட தான் நான் மெயினாக வளர்ந்துருக்கிறேன். டான்ஸால் நான் தமிழ் வாசிக்க எழுத
2: பழையினன். அவர் என் அண்ணாட மேரேஜுக்கு ஒரு டான்ஸ் ஆடினோம். யூடியூப்ல போட்டோம். அது நிறைய அந்த டைம்ல நிறைய வியூஸ் வந்தது. ஸோ அதை பார்த்து இவருக்கு தெரிஞ்சவரா இல்லை ஒரு ஷோ ஆட கேட்டவன். நான் அந்த டைம் டான்ஸ் ஆடுறேன். ஐ மீன் டான்ஸ் வீட்டை சும்மா விஜய் டான்ஸ் பார்த்து வீட்டை சும்மா டான்ஸ்
3: ஆடு. நான் பெரிய டான்ஸ் ஆடுறது நினைப்பு
2: அந்த டைம்
3: எனக்கு.
2: அந்த ஸோ அந்த ஷோஸில் ஆடி இல்லாமல் பிடிச்சிது. சார் இன்னும் புது குரூப்பாக இருக்கேன் அதுலேருந்து கிட்ட ஓகே நீங்கள் ஷோஸ்க்கு வந்து ஆடுறீங்களா மேரேஜ் காரங்க நாங்கள் பே பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ வந்து ஓகே வசி நாங்கள் ஆடுவோம் வந்து முடிவெடுத்தது. இந்த கல்யாணம் முடிச்சோடனே அடுத்த மாதம் கலா மாஸ்டர் அசிஸ்டன்ட் கோகுலனா வந்து நீங்க ஒரு ஷோவுக்கு. அதை எங்களை பார்த்துட்டு ஓகே ஒரு நல்லா ஆடுறீங்க ஸ்வீஸோ டான்ஸ் காம்படிஷன் இருக்குது கலா மாஸ்டர் அங்கே வரா. ஸோ நீங்கள் அங்கே வந்து ஆடுங்க வந்து. ஸோ அங்கே நாங்கள் அந்த டான்ஸ் காம்படிஷன் ஜெயிச்சு. ஸோ கலா மாஸ்டர் எங்களை செலக்ட் பண்ணுவார் மாநாடு மயிலாட சீசன் 10 வரத்துக்கு. ஒரு 9 இந்தியாவில் நின்றோம். ஃபைனல் மட்டும் போகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த இங்கே ஃப்ரான்ஸில் குத்து டான்ஸ் பெருசாக வரும் செய்தே இல்லை. இப்போ எங்களுக்கு ஒரு லக் மாதிரி ஓகே நாங்கள் அதுக்கு நிறைய கஷ்டப்படுந்தாலும் ஒரு லக்குனுக்கு இந்தியாவுக்கு போயிட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை இங்கே இருக்க ஆகிறதுக்கு நாங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ அப்படி அந்த இடத்துல தான் நாங்கள் கிளாஸ் ஓப்பன் பண்ணது.
4: How do you feed billions of people as climate change accelerates?
5: Paddy rice cultivation is a major source of global methane emissions.
6: When production is disrupted, the impact is felt across the community.
7: Farmers say olives are a rare

லாட்சப்பட சொல்ல போனால் சாப்பிட்டா நிறைய சின்ன இது எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு இப்போ நான் அடிக்கடி ரெண்டா வேலை செய்ய நேரம் இருந்துச்சு அடிக்கடி போவேன். நண்பர்களை சந்தி பண்ண ஊர் ஆக்களை நண்பன் அக்கா பொருள் வாங்கி கொண்டு செல்வா வாங்கி கொண்டு கொடுப்பேன். எல்லாமே இருக்குது. தமிழ் பொருள் ஃபுல்லாக எல்லா எல்லா ஐட்டங்களும் இருக்குது.

0: நான் வந்து 6 மாத குழந்தையாக இருக்கேக்க எங்கள் அம்மா வந்து தவறிட்டாங்க. எனக்கு 3 சகோதரங்க இருக்கிறாங்க, 2 சகோதரியும் 1 சகோதரனும். எங்களை சின்ன வயசுலேருந்து வளர்த்து படிப்பிச்சு ஆளாக்கினது எங்களோட அம்மம்மா. அவங்களும் 2007 தவறிட்டாங்க.
1: Et là, ton oreille est pas assez loin. Elle est derrière ta mâchoire.
0: Ah, ici, il faut mettre.
1: Il faut en mettre.
0: On commence.
1: Ok.
0: Avant de ce temps-là, j'ai une maman en France. சமாதான ஒப்பந்தம் நடந்த டைம் வந்து இலங்கைக்கு அவர் வந்திருந்தார். அந்த நேரம் எங்களோட அம்மா வந்து தனக்கு பிறகு எங்கள் 4 பேரையும் பிரான்ஸுக்கு எடுத்து விட சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் என்னுடைய மூத்த சகோதரியும் தான் பிரான்ஸுக்கு வர முடியுமா இருந்தது.
2: Là,
1: c'est juste la matière, c'est le volume hein, qu'il faut juste. Et puis...
0: இங்கே ஃப்ரான்ஸ் வந்த டைம் நான் நிறைய சிற்பங்களை பார்த்தேன், ரொம்ப பெரிய பெரிய சிற்பங்கள். என்ன ரொம்ப அது வந்து கவர்ந்தது, அது எப்படி செய்கிறாங்கன்ற ஒரு குயோசிட்டி எனக்கு தோணிச்சு. அதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதுவும் ஒரு வகையில் என்ன தூண்டினதுன்ட்டு சொல்லலாம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக ஒவ்வொரு நுணுக்கமாக கண் குவாயெல்லாம் படித்து படித்து செய்கிறதால இப்போவே நிறைய மாதம் எடுத்துச்சு. மேபி நெக்ஸ்ட் இயர் முடிப்பேன்னு நம்புகிறேன். அது எங்களோட அம்மம்மா அவங்களோட பேசிவ பாக்கியம். அவங்களோட பேரில் ஒரு ஒன்றை நான் ஸ்ரீலங்காவில் செஞ்சு என்ட கையாலேயே அவங்களோட சிலியை வச்சு எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்ற ஒரு இதில் தான் சிற்பம் பழகிறதுக்கே வந்தேன் நான்.
2: T'as commencé quand ça?
3: Il y a longtemps, parce que j'ai fait autre chose entre temps. Donc,
2: ah,
3: j'ai acheté, je l'ai repris. Donc, voilà.
2: Ah,
3: c'est
2: ouais.
3: Moment.
2: D'accord.
3: Là, elle est finie, en fait.
2: Oui, c'est vrai. Ça t'a bien fait.
3: Oui, voilà.
0: நான் ஃப்ரான்ஸுக்கு பிறகு எனக்கு ஒரு சொல்லு கூட ஃப்ரெஞ்சில் தெரியாது. நான் இங்கே வந்து தான் எல்லாமே படித்தேன், தெரிஞ்சு கொண்டேன்.
2: நோ சார், tu parles de
3: oui,
2: c'est ma grand-mère que je voulais faire. Oui, voilà. Les plus vivantes.
4: ரெண்டாயிரத்தி 14 கல்யாணம் கட்டினேன். மனைவி பேர் லாவண்யா. எனக்கு 2 பெண் குழந்தை இருக்கணும். எனக்கு வந்து 4 சகோதரங்கள். மூத்த காஞ்சி இருக்கிறான்.
5: நானும் போன ஸ்ரீலங்காலாம் பார்த்து அங்கே அம்மா தான் அரேஞ்ச் பண்ணேன். அப்போ அங்கே போய் மாதிரி பண்ணிட்டு சந்தோஷம் நல்ல வடிவம் இருக்கு மாதிரி காசு. அப்போ முதல்ல எனக்கு அதுக்குள்ள இங்கே இவர் கஷ்டப்படுற இதுக்குள்ளே போய் இதுக்குள்ளே போய் இதுக்குள்ளே போய் விடிய போனால் இரவு வரது. அதே நோக்கம் அதே சிந்தனை. அவ்வளோ ஒரே ஓட்டம் தான், அதனால் பிடிக்கவே இல்லாது. அவர் அதுகளுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு போய்க்குள்ள அதில் அவருக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கக்குள்ள எனக்கு அப்போ விளங்கிச்சு. இவர் எடுத்த முயற்சி வந்து
4: சில நாடுகளில் அதை செய்ய மாட்டாங்க. அப்புறம் விசா தந்த பிறகு முடிவாயிடுச்சு. இங்கே தான் வாழ்க்கை என்று

0: ஃபோர்டீன் இயர்ஸ் வந்து அந்த வயசில் தான், 14 வயசில் தான் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பார்த்து வளர்ந்து இருக்கு மூணு பிள்ளையோட.
1: Tu veux pas de juice? Attends, on a un dip. Avant que tu manges, après juice.
0: So, vangan pura keke, try pannu. Maybe or 2 weeks pudichom adha, thamma kekkadhu. But adha normal arikida. Anna sa, okay. Adha ni nanga maari illa adhu. Nanga fetch kaya poom. Anna appa amma avial thamma kaya kittu undu vittu adhu. முந்தி அந்த குமுத புத்தமாக தான் இருந்தது நியூஸ் பார்த்தது. ஸோ எனக்கு விஜய் படம் நியூஸ் தெரிஞ்ச ஆசை இருந்தது. ஸோ அம்மா பிடிச்ச ஓகே இல்லை என்ன இருக்குது அப்படி தான் நான் தமிழ் வாசினேன். ஸோ அதே மாதிரி ஐ திங்க் இப்போ எங்களோட புள்ள தமிழ் பாட்டு கேட்டு தமிழ் படம் பார்த்து ஒரு தமிழ் இன்ட்ரெஸ்ட் வரும்னு நினைக்கேன். எங்களோட ஒரு ஹிஸ்டோரி மாதிரி இப்போ நான் இங்கே பிறந்து வாழ்ந்தாலும் எங்கட அப்பா அம்மா இவட அம்மா சிலங்கன் தமிழ், எங்கட பிள்ளை எங்கட தமிழ் மொழியை மறக்கக்கூடாது. நாங்கள் ஃப்ரெஞ்சு தான், ஆனால் ஃப்ரெஞ்சு தமிழ்

0: Le lessage à quel côté éco, c'est diagonale perpendiculaire.
1: Préparer et préparer, c'est la même chose pour toi?
2: C'est pas dépend de matin, quand même, c'est un petit moment.
3: On emportait sans repas. C'est pas sans repas.
4: La journée, c'était pour nous. சின்னப்புள்ளைகளுக்கு வந்து படிக்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஸோ நான் அதை ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாகவும் அவங்களுக்கு படிப்பிக்கிறதோட நானும் படித்து கொடுக்கறது எனக்கு ஒரு ஹாப்பினஸ்.
0: ரூபியா இக்ஸ்
3: ஃபாலா ஃபஸ்ட்டு சே ப்ளூரியல். இலங்கையில் கல்வி முறையையும் ஃப்ரான்ஸில் இருக்கிற கல்வி முறையிலையும் நிறைய டிஃப்ரெண்ட் பார்த்தேன். எங்களோட பாடத்திட்டங்களில் வந்து இப்படியான ஆளுமைகளை கற்றுக் கொடுக்கறதெல்லாம் குறைவு. நான் இங்கே வந்து ஆளுமையான மனிதர்களை கற்றுக் கொடுக்குற இதை வந்து பார்த்தேன் இங்கே ஜஸ்ட் ஸ்டடிஸில். எனக்கு ஸ்ரீலங்காவில் நான் படிக்க எனக்கு முதலாம் சுத்தப்போர் ரெண்டாம் சுத்தப்போர் பற்றிய எந்த இதுவுமே இருக்கல. இங்கே வந்து அதை நான் ஆழமாக கற்றுக்கொண்டேன்.
5: Ici, ça ressemble à quoi quand on fait comme ça?
4: Rectangle, n'est-ce pas? Oui, si, rectangle. Quand ஒரு ஆளுமையா ஒரு பிடி இடத்துல வந்து லோயர் சந்திரிக்காவோ ஆர்டிஸ்ட் சந்திரிக்காவோ ஏதாவது ஒன்றை சாதிச்சு கொண்டு அந்த நாட்டில் போய் நான் கால் வைக்கணும்.
6: அக்கா நீயும் அங்கே இருக்க நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செஞ்ச நீ தானே இங்கே வந்து
7: கேர்ள்ஸ்ல பேட்மிண்டன் இது இங்கே நல்லா ரீச் ஆகிறேன். இங்கே பேட்மிண்டன் கேர்ள்ஸுக்கு தான் கூட அவங்கதான்.
4: நான் ஸ்ரீலங்கால இருக்க ரொம்ப அமைதியாக புத்தமான ஒரு பிள்ளையா தலை குனிஞ்சு தான் நடப்பன் போவேன் வருவேன் அந்த மாதிரி தான் இருந்தேன். இப்படி தலை நிமிந்து ஒரு பெண் வந்து கம்பீரமா சுதந்திரமா பாதுகாப்பா இருக்கிறதுக்கு எனக்கு முழு ஒரு கல்வியையும் ஒரு இதையும் தந்தது பிரான்ஸ் நாடு.
6: நீங்களே போல நீங்களே வச்சிருந்தா நான்

0: மூணு கடையில் மட்டும் வந்து 11 பேர், அதில் 3 பேர் பிரெஞ்சாக்கள் வீக்கில் இருக்கின்றார்கள், மற்றது எல்லாம் எங்களோட சிறுலங்கனாக்கள் இந்தியா ஆக்கள் ஒரே மொழியாக்கள். அஞ்சு ஹவுஸ் அவங்க இப்படி கஷ்டப்பட்டு இப்போ என்ன மாதிரி இப்படி கலவர வேலையை செய்து அண்டி பெரிய பெரிய இதுவெல்லாம் இருக்கிறாங்க. அது வந்து சந்தோஷத்த பெரிய விஷயம். எங்கடாக்கள் முன்னோரணும், எங்கடாக்கள் இப்போ என்ன மாதிரி அவையிலும் வந்து போட்டியில் வின் பண்ணணும், ஜெயிக்கணும்ன்ற ஆசை இருக்குது. எதிர்காலத்துலேயும் போகிற ஒரு ஆக்களுக்கும் சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த தொழிலை எல்லோரும் முன்னோரணும்.
1: Ok, 5, 6, 7, 8, 1, 2, 3, 4, 5, 6. Ah non, ouverture, stylé.
2: டான்ஸ் மேரேஜ்க்கு டான்ஸ் ஆடிக்க ஆக்கள் தப்பாக காய்ப்பினும். ஆனால் என்ன பவுடிதா டான்ஸஸும் தேவை, ஆனால் உங்களோட விட்டு மகளாக இருக்கக்கூடாது. என்ன இது இப்படி ஆடுறா, என்ன வெக்கமே இல்லையா, அது காய்ப்பினும்.
3: Est-ce que dans votre famille, soit les parents, la tante, la Siti, Beliama, qui vous voulez, est-ce que vous avez eu des remarques ou subi des remarques ou un mauvais regard?
4: Mais par contre, mon père, il n'était pas contre, mais il ne voulait pas que j'en sois au prestat de mariage et tout. Mais c'est juste parce qu'il avait peur des autres, pas de moi, mais enfin,
5: comment les autres,
4: ils vont me regarder, etc. Mais le spectacle, il a toujours été d'accord.
2: Oui, là, il peut être open avec nous, danser avec les girls, il peut faire ça, t'as pas qu'à dire, il peut être un mariage pour nous.
6: Il n'y a rien à dire. Les
2: girls et les boys, c'est cool.
7: Vous allez vous tourner pour ça.
4: Au début, ma mère, elle était toujours d'accord, mais sauf que les proches, ils faisaient de l'hypocrisie, en fait, il y avait l'hypocrite. Après, ma mère, elle les a dit face à face, comme quoi, oui, moi, je fais confiance à ma fille, et c'est comme si, en fait, c'est de...
2: C'est de là.
4: Ouais, voilà, c'est de là. Et comme du Bharatanatyam, ça aussi, c'est une danse.
6: La France, c'est le Bharatanatyam Sinjal, c'est un bon poulet. ana kutta dance senja nanga nalla ponnira
2: so and the image poittu adani adara tappa irukku appadi idu so naigan adutha generation nalla open ah irukku engaloda
1: messieurs là on va faire une petite prestation par révélation allez on va leur faire du bruit pour les encourager s'il vous plaît.
2: இப்போ வந்து நாங்கள் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒன்றடியாக. நாங்கள் ஒன்றாலும் ஒன்று ஆடையில, ஸோ ஒன்று ஆடுவோம் வந்து நோவல். இவர் அம்மாக்கு பிடி இவர் அம்மாக்கு
6: தெரியாது, நான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுறதுண்டு, அதை அந்த ஷோவில் தான் பார்த்தவா. எல்லாருக்கும் முன்னுக்கு நாங்கள் சேர்ந்து ஆடுறது, ஸோ ரெண்டு பேரும்
2: தமிழ்நாட்டு இந்த கைவினம் என்ன இதில் ஓவர் ஆடினம் அப்படின்னு ஸோ ஓகே. எங்களை கல்யாணம் முடிச்சா ஓகே, அது அவரோட வைஃப் என்ன செய்யலாம். இவட அம்மா எங்களோட அப்பா கரைச்சு சரி கல்யாணம் பண்ணி போகுது. உடனே ஒரு 6 மாதத்துக்கு பிறகு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ மோஸ்ட்லி எனக்கு வயசு போயோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதோ ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்களுக்கு என்ன தெரியுமோ ஷேர் பண்ணணும். எங்களோட குத்து பாட்டு தமிழ் பாட்டை இன்னும் கூட வைடராக காட்டணும். எங்களோட கல்ச்சருக்கு இல்லை, மற்ற கல்ச்சருக்கு தெரியணும் இந்த கல்ச்சரை பற்றி. மெயினாக இதுதான் எங்களுடைய இப்போ எங்களோட அப்பா அம்மா அந்த டைமில் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கதைக்காமல் எப்படி பிள்ளைய வளர்த்த இனம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா. ஸோ அதுக்கு அந்த மரியாதைக்காகவே நாங்கள் மறக்கக்கூடாது. ஃப்ரான்ஸாக தான் நாங்கள் இவ்வளோ நல்லா இருக்கிறோம். ஸோ எனக்கு ஃப்ரான்ஸும் தமிழும் ஒரே இதுதான். எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ஒரு ட்ரீம் வேலி. ஐ மீன் சீரியஸாக விளைச்சோம், அதுக்கு பலன் கிடைச்சிருக்கு.
3: Donc nous si on a un message à vous dire c'est croyez en vous, ne lâchez rien et continuez à bosser.

0: East Coast Road is a 777-kilometer highway that connects Chennai to Kanyakumari. And it has brought me to the ancient port city of Mahabalipuram, a place peppered with 7th and 8th century monuments, with the Shaw Temple being its crowning glory.
1: பார்ப்பதற்கு வைக்கத்தக்கக்கூடிய ஒரு கோவில் ஆகியவைதான் 1984 இந்த கோவிலுக்கு உலகத்தரம் வாய்ந்த ஒரு சான்றிதழ் அளித்திருக்கிறார்கள். வேர்ல்டு யுனெஸ்கோ அவர்கள் கொடுத்திருக்கின்ற ஒரு முத்திரை.
0: More than just the land of temples, Mahabalipuram is a hub for sculptors. These artisans here have preserved this ancient art form and ensured that every generation continues to keep this tradition alive.
2: How did you get into sculpting?
3: 1985 la appa inda work culture inda business start pannanga and the art enak romba pidikum nariya enak theriyum appa ellathiyum chinna chinna vishayala eppadi draw pandrathu ellame kattu kuduthirukanga naan valandhu varumbodhu avanga kudave appadi valarumbodhu inda idu mela nariya aasa.
2: So your father was a pioneer at this business in this place, and then you took over, so you are like second generation of this shop.
3: மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000-1,500 ஷாப்ஸ் இருக்குது இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு. மகாபலிபுரத்தில் ஸ்கல்ச்சர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்தியா லெவல்லையே ஸ்கல்ச்சருக்காக காலேஜ் இங்கே மட்டும்தான் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்ட் அண்ட் ஸ்கல்ச்சர் சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெடிஷ்னல் ஒர்க்கை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டில் இந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த காலேஜ்க்காக.
2: ஸோ எவ்ரிதிங் ஓவர் ஹியர் இஸ் ஹேண்ட்மேட்,
3: ஃபுல்லி ஹேண்ட்மேட். பட் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து மெஷினரிஸ் என்ன சப்போர்ட் பண்ணிப்பாங்க, அது என்னென்னாக்கா ரஃப் கட்டிங்கெலாம் நம்ம மேன்மேட் யூஸ் பண்ணால் டைம் கன்சியூம் அதிகமாகும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, நமக்கு மெஷினரி சப்போர்ட் யூஸ் பண்ணிப்பாங்க. ஃபைன் ஃபினிஷ் எல்லாமே மேனுவலாக தான் பண்ணணும், நம்ம மெஷினரிஸ்லாம் பண்ணவே முடியாது. இந்த அளவுக்கு டீட்டெயிலிங் வராது. மேக்ஸிமம் 80% ஒர்க் வந்து ட்ரெடிஷ்னலாக ஹேண்ட்மேட் தான் பண்ணிட்டுருக்கோம்.
2: Why are we only using granite predominantly?
3: In our area, here in Mahabalipuram, in Kanjipuram surrounding, there is a stone. This is the sculpture, the first quality, a dense

0: really scared. I'm going to stretch my finger to the உங்களுக்கு அடிபட்டு இருக்கா? நிறைய கையில ஃபுல்லா அடி விழும், அப்பதான் தென் ஒன்லி ட்ரை பண்ணு.
1: ஓ கொஞ்சம் பயம் தான் கையாடி.
0: ஃபர்ஸ்ட் சின்னதான் பண்ண முடியும், பெருசா உடச்சதா
2: உடையாது.
1: ஸோ இந்த மாதிரி ஒரு சைஸ் எவ்வளோ நாள் இருக்கும்?
3: இந்த சைஸ் பண்ணணும் ஒரு 15 டேஸ் ஆகும்.
1: அந்த டைகர்
3: 25 டேஸ் ஆகும்.
1: ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாலிஷ் எவ்ரிதிங்.
4: மை குட்னஸ், இட்ஸ் அ லாட் ஆஃப் வர்க் அண்ட் அ லாட் ஆஃப் லேபர்.
5: ஐ திங்க் வித் அ லிட்டில் மோர் ஹிட்ஸ் ஐல் டு ப்ரீட்டி வெல். யெஸ் யெஸ்.
6: Today, Mahabalipuram is also home to a very different kind of artist. More than a decade ago, a few Australians made an exciting discovery on Kovalam Beach. The waves were perfect for surfing. So, they christened it Mahabs. And as they always say, the rest is history. Today, the local surfing community has embraced all aspects of surfing culture, including making their very own surfboards.
7: Sagar?
8: Hello.
7: Hi bro. Nice to meet you. How did you get the interest to go into surfing anyway?
8: Okay, I'm a fisherman. Kovalam on the fishing village. So fisherman are most on the ocean pull that from here. Kovalam on the natural and the comb like on the U shape. So on the U shape and solely on the patina, so wave on the always like a metadar. Because surfing on the patina, so wave on the one side on the break eye. So another fire ring were armed. ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஃபாரினர் வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பார்க்க சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட், ஓகே ஸோ புதுசாக எது வித்தியாசமாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கக்கிட்ட போர்டு வாங்கிட்டு ஸ்லோவாக ஒரு அஞ்சு பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்டிங் லைக் சர்ஃபிங் கோவத்தில்.
6: Mahabalipuram became Mahabs in quite a short period of time. And the pioneers of the sport here are not too different from the people who invented surfing.
8: Hawaii la dhaan vandhu first start aichi. So anga basically fishing community la start pannaangala surfing.
7: Right.
8: So adhu vandhu pathinga nammala wood ethu start pannaanga. Then adukapra vandhu pathinga so rich sport aichi. So adhu porundhu konja indha board vandhu pathinga cost vandhu expensive aichi. Ena avanga use pandra wood.
7: Okay.
8: So andha mari po romba expensive. So
7: okay.
8: Remember back to like a fisherman kitty and the sport vandhu so India la.
7: Wow, amazing. So it's like going back in time.
8: Yes.
7: Over here in India. Yeah. And it's sort of like giving back to where it all started, which is with the fishermen.
8: Yes.
7: Ungloda appa vandha fisherman as well.
8: Yes. So fifth standard dhaan vachirken. So adhukku fishing dhaan enoda life, full life. So adhilirundhu surfing vandhu. Surfing in the pathina, so the boat shaping. Because nariya ella time vandhu pathina, so board vandhu veliye poi vandhu vaanga mudiyadhu. So romba expensive. So enakku indha vandhu pathina, so namma yaan start panna mudiyadhu. Namba paakrom. நிறைய யூடியூப் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஓகே ஸோ பார்த்துட்டு நம்ம கற்றுக்கலாமே சொல்லிட்டு ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். திஸ் இஸ் வி ஆர் ஸ்டார்டிங் லைக் ரைட். ஸோ இப்போ தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்.
7: ஓகே, முக்கால்வாசி பேர் வந்து இந்தியாவில் தான் ஆர்டர் பண்ணுறாங்களா இல்லை வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் வர்றதா?
8: மோஸ்ட்டாக லைக் ஃபாரின், லைக் ப்ரொஃபஷனலாக பண்ண சொல்லி லைக் ஃபாரின். ஸோ இப்போ ஒரு ரெண்டு மூணு கம்பெனி வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ போட் ஷேப்பிங். ஸோ மேபி லைக் ஃபியூச்சரில் வெளியிலேருந்து வாங்கணும் அவசியம் இல்லை.
7: திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் டன் board, no?
8: Yeah, so almost done. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் கோட் சொல்லுவாங்க.
7: ரைட்.
8: ஸோ லைட்டாக சேண்ட் பண்ணிவிட்டு வி ஹவ் டு புட் லைக் ஹார்ட் கோட். சைனா இருக்குல்ல,
7: ஆமாம்,
8: தட் பார்ட் இருக்கக்கூடாது. பிகாஸ் ஒன் மோர் கோட் போடுறோம்ல,
7: ஓகே, போய்
8: அட்டாச் ஆகும். You can see like grip.
7: Yeah,
8: this
7: yeah,
8: is
7: yeah.
8: enough.
7: This is enough?
8: Yes, yes. So now we can take like a resin.
7: Uh-huh. Hard enough?
8: Yeah, hard enough, yeah.
7: Ah, right.
8: So then you can go.
7: How long does it take to do one surfboard?
8: 10 to 15 days. Like a shape panna solli kuda vandu pathina, so you have to see exactly like a line properly,
7: right,
8: the channel, this rail, this are not like very important. One thing's like wrong, no? Board performance not doing like good.
7: Oh.
8: Compared to this, like shaping part like very important.
7: Will you teach me surfing?
8: Yes, maybe sometime.
7: Sometime?
6: It is wild how Mahabalipuram is home to both traditional sculptors and the more modern surfboard shapers. But I have a feeling this part of the East Coast Road offers way more than just craft work.
9: How do you feed billions of people as climate change accelerates?
10: Paddy rice cultivation is a major source of global methane emissions.